சசமா சசமா அந்திக்கரு பாய் நாடாய் உத்தாய் அனாங்கன்சா சசமா சசமா நத்தபலி கமஸ் மசாய் பிங்காய். ஹாய், அக்கு வேண்டி கிட்டத்தட்ட பண்ணு மண்டியங்க YFM பகுலாய் சஜாலாய்.